தாக்கடா தக்க தாக்கிட்டு தீ தீன் ததி கிண்ண தும் தாக்கடும் தாக்கடும் ததிதா தக்க தாக்கிட்டு தி தி தீன் தி தீன் தி தீன் தி தீன் கிட்ட தக்க கிட்டதா தாக்கிட்டு தாக்க ஜின்னு தாக்க தின்னு தாக்க தாக்கிட்டு தத்திங்கிட தோ தத்திங்கிட தோ தத்திங்கிட தோ தா